0: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: எவரது பேச்சிலும் உண்மையை உணர்வதே அறிவு.
2: True wisdom is the ability to carefully discern the truth.
0: எண் பொருளவாக செலச்சொல்லித்தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு.
1: மனத்தில் பதியும் தெளிந்த பேச்சும் பிறர் பேச்சின் நுட்பம் காண்பதும் அறிவு.
2: The wise can express profound thoughts in simple terms and can also understand the complexities of what others say.
0: அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்.
1: அஞ்ச வேண்டியனவற்றிற்கு அஞ்சுதல் அறிவுடைமை, அஞ்சாமை அறிவின்மை.
2: The truly wise fear that which should be feared. Only idiots fear nothing.
0: எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய்.
1: துயர் வருமுன் காக்கும் அறிவுடையோர்க்கு அதிர்ச்சி தரும் துன்பம் இல்லை.
2: Read the signs, foresee and prevent trouble from happening. If you do, you will be saved from shocking surprises.

0: பாத்தியா, துணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
2: லவ் லவ் லவ்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்கள் கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

மயம் மயங்காதையா, துதிப்பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா.

பவனி பவன பூஜி பாடும்.

தண்டி கிண்ணத்தை தக்க தண்டி கிண்ணத்தை தக்க

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

0: வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது நூலால் எழுவோம் கதை சொல்லல் நிகழ்ச்சி. தமிழகத்தில் குழந்தைகளிடையே வாசிப்பை ஏற்படுத்த நூலால் எழுவோம் என்னும் வாசிப்பு இயக்கம் கோவையில் எழுத்தாளர் ஒடியன் லட்சுமணனால் ஏற்படுத்தப்பட்டது. சமவெளியில் வாழும் குழந்தைகளின் கதை சொல்லல் நிகழ்வை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் தொடர்ந்து ஒளிபரப்ப உள்ளோம். இந்நிகழ்ச்சியின் 18வது கதை சொல்லி சண்மதி. சண்மதியை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குழந்தைகள் கள செயற்பாட்டாளர் நான்சி கோமகன் அவர்கள். கோவை மாவட்டம் கல்வீரம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார் சண்மதி. சண்மதியின் அப்பா பெயர் சக்திவேல், அம்மா பெயர் சௌமியா. பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கோலாட்ட போட்டி, நாடக போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் வீதி நாடகத்தில் சிறப்பாக நடித்ததற்காக மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறார் சண்மதி. மாநில அளவிலான வீதி நாடக போட்டியிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. கதைகளை படிப்பதிலும் அதை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலும் சண்மதிக்கு எப்போதும் ஆர்வம் அதிகம். சண்மதி கூறியிருக்கும் கதை காகமும் தென்னை மரமும். இந்த குட்டி கதை பல நல்ல கருத்துக்களை சொல்லித்தந்திருக்கிறது. வாருங்கள், நாமும் சண்மதியின் கதையை கேட்டு மகிழ்வோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அரசு மேல்நிலை பள்ளி கல்வீரம்பாளையம். நானுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு தென்னை மரம் இருந்துச்சாம். அதில் சிட்டுக்குருவியும் அணிலும் வாழ்ந்து வந்துச்சாம். அது போலவே ஒரு பனை மரத்துல ஒரு காகம் வாழ்ந்து வந்துச்சாம். அந்த காகத்துக்கு நீண்ட நாள் ஆசை என்னன்னா, பச்சை பசேன்னு இருக்க தென்னை மரத்துல வாழணுன்ட்டு ஆசை. அதனால் அந்த காகம் வந்து முட்டையிடும் பருவத்தில் கடல்கரைக்கு அருகில் உள்ள ஒரு தென்னை மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான், நான் இந்த தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழட்டுமான்ட்டு. அதுக்கு அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், நான் விடுதலை விட மாட்டேன்னு சொல்லிடுச்சா. அதனால் அந்த காகம் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி அதோட குஞ்சுங்களோட வசித்து வந்துச்சான். ஒரு நாள் காலையில் கஜா புயல் வந்துச்சான். அதில் அந்த தென்னை மர கீழே விழுந்து அடிச்சுட்டு போயிடுச்சான். அதை பார்த்த அந்த காகம் அந்த தென்னை மரத்து பக்கத்தில் போய், எனக்கு நீ தென்னை மரத்தில் கூடு கட்டி வாழ நீ இடம் தரலல்ல, அதனால தான் இப்படி ஆச்சான்னு சொல்லிச்சான். அதனால் அந்த தென்னை மரம் சொல்லிச்சான், இல்லை எனக்கு வந்து தெரியும், நான் முதிர்த்துட்டேன், நான் விரைவில் கீழே விழுந்துருவேன்ட்டு. அதனால தான் நான் இதில் உன்னைய வாழை இடம் தரலன்னு சொல்லிச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே? இதில் நமக்கு 3 செய்தி தெரியுது. அது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும். அதுக்கப்புறம் பிறரோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் தென்னை மரத்தை விட பனைமரம் மிக வலுவானதோ, அதுக்கப்புறம் எந்த மலையிலையும் கீழே விழுகாது. புரிஞ்சுச்சா நண்பர்களே? நன்றி, வணக்கம்.

Yakas, yakas, yakas, yakas, வயல மண்ணுங்களுக்கு நாயமா போக ஏன் காட்டா உண்டா உண்டா உட்காந்துருவோம்.

0: என்ன
1: சொல்லணும்
0: மாலாக்கா? ஐ லவ் யூ.
1: தம்பி இன்னொரு வாட்டி சொல்லுடா.
0: மாலாக்கா ஐ லவ் யூ.
1: ஏய் சிரிக்காதீங்க. உங்களை யாருக்காவது இப்படி சொல்லணும்னு தோணுச்சா? என் தம்பி என்ன சொல்றான்? அவன் சொல்லும் போதே மாலாக்கா ஐ லவ் யூன்னு சொல்றான். என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான் இல்லையா செல்லம்? வாங்க. அட சும்மா வாங்க சார்.
0: ஏங்கா எல்லாரையும் அடிப்ப, என்ன மட்டும் அடிக்க மாட்டேன். எல்லாரையும் திட்டுவ, என்ன மட்டும் திட்ட மாட்டேன். என்னை பார்த்து பார்த்து சிரிப்ப, ஆனா எனக்கு மட்டும் ஹோம்வொர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏங்கா இந்த ஊர்ல இருக்க எல்லாம் காலி பசங்களும் நான் லவ் பண்றேன்னு சொல்றாங்க, நான் பண்ணக்கூடாதா?
1: இந்த ஊர்லயே நான் லவ் பண்ற ஒரே ஒரு ஆளு நீதான்டா. நானும் என் தம்பியா அவ்வளவு லவ் பண்றேன்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கி நின்றுருப்பேன். எங்கள் வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்ன அருவாள தூக்குற மாதிரி ஆரம்பிச்சு பொசுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க?
2: அருவாளா போடா, கூறுகட்ட குக்கர். ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்ன்னு எட போடாம இறங்க கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சிருக்கான்.
1: இப்ப என்ன சொல்றீங்க நீங்க?
2: அதாவது இப்ப நம்ம கொடுத்த அலப்பறைக்கு அவன் பயந்து போய் கடையை பூட்டிட்டு அப்படியே ஓடிட்டான்னா இன்னில இருந்து அவன் நமக்கு அடிமை. பயப்படாம எதையாச்சும் ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு நம்மள விரட்டிக்கிட்டு வந்தான்னா இன்னில இருந்து நம்ம அவனுக்கு அடிமை. இப்ப அவன் வாரானா போறானான்னு போய் பாருங்க.
1: உங்க ஆட்டையில இது புது ரகமா இருக்கு. அண்ணே கடையை போட்டுட்டு அங்கிட்டு ஓடுறானே,
2: கூட்டிட்டு அங்கிட்டு ஓடுறானா? டேய், அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறப்ப

0: முதலை கிட்ட போதிட்டு முக்காடா போட்டு போற, உன்னை எங்க போனாலும் விட மாட்டா.
1: நேரா போய் லெப்ட்ல திரும்புங்க, மெயின் ரோடு வந்துரும், அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட்.
2: டேய் நீ இங்க யாரா இருக்க?
1: சீக்கிரமாங்க வர்றீங்க.
3: அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: கொல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல்.
1: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
2: Do all the good you can at all times and places and in all ways possible.
0: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
1: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
2: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
0: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
1: தூய மனமே நல்லறம் ஆகும்.
2: Ensure purity of mind. That is the basis of all virtues.
0: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
1: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
2: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: முதலாளி எப்பத்தான் வருவாரோ?
1: ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டேட் போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? எனது வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன நடந்து தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறிட்டாரா? இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கி இருப்பாரு. ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும். ட்ரெயினை கோட்ட விட்டாரு. டேய், வயசுக்கு தந்து விட்டு பேசுடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க?
0: அண்ணே, அவன் சோனா கலர் பத்தி சொல்றான்.
1: அப்படியா? நான் நினைக்கிறேன், நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கர்ச்சிப்ப கட்டி கரியல்ல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு.
1: பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது.
2: Degradation of the spirit is about treating things that have limited value as if they have infinite value.
0: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு.
1: மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும்.
2: People of inner wisdom are free from delusions, overcome confusion, and attain liberation.
0: ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து.
1: ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும்.
2: Those who have realized the truth live in heaven on earth.
0: ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு.
1: உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை.
2: Knowledge is worthless without wisdom.
0: எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.
1: வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும்.
2: Whatever might be the apparent phenomena, be wise to analyze and find the real truth of it.
0: கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்று ஈண்டு வாரா நெறி.
1: துறவர வாழ்வுக்கு தகுதி உடையவராக செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள்.
2: Relentless seekers of truth attain liberation.
0: ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் உறுதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு.
1: உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள்.
2: A mind that perceives the inner workings of all phenomena and directs itself to the foundation of all truth need not worry about rebirth.
0: பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு.
1: அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும்.
2: Only those who perceive the perfection of phenomena, that is, God, will triumph over the cycle of birth and death.
0: சார்புணர்ந்து சார்புகெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய்.
1: துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும்.
2: Those who seek God's grace and give up all other bonds will be free from worldly sorrows.
0: காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய்.
1: விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகின்ற துன்பம் அழிந்துவிடும்.
2: Once the triple evils of lust, anger and delusion are eliminated, all sorrows end.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நேர்களாகிய நீங்களும் விளம்பரதாரர்களாக அல்லது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக எம்முடன் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பின் info@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விவரங்களை அனுப்பி வையுங்கள். விளம்பரம் செய்வர் விரும்பின் sponsor@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விவரங்களை அனுப்பி வையுங்கள். உங்களுடன் நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தி உங்கள் நிறுவனங்களை, உங்கள் வியாபார நிலையங்களை அமெரிக்க தமிழ் வானொலியிலும் அழைத்து வர தயாராக இருக்கின்றோம். ஒழித்துக் கொண்டிருக்கும் மீட்டுக்கள் புதுசு நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

இப்படி ஜோடு.

0: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
0: மாமா நீ அசி
1: என்னடா திட்டியா?
0: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: is Makamishi.
1: Take everything.
2: இடம்பெற்றுக் கொண்டிருக்க மெட்டிக்கல் புதுசில் அடுத்த பாடலைக்கு செல்லும் முன்பாக ஒரு சின்ன அறிவித்தல். உங்களுக்கு அமெரிக்க தமிழ் வானொலியில் நேர்களாகிய நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ATR@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக இந்த நிகழ்ச்சி பற்றியோ அல்லது எங்கள் இதர நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ATR@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரியின் ஊடாக. சரி, நேர்களை மெட்டிக்கல் புதுசில் ஒழிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சணிகளின் ஊடாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீன்லோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். சமையலுக்குள்ள போக முந்தே இன்றைக்கு இது வந்து என்னுடைய 50th எபிசோட். இவ்வளவு விரைவாக வந்திருக்கின்றது எனக்கு நம்ப முடியாம இருக்குது. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ரூபனுக்கு, ரமாமணி அண்ட் ராம் மூன்று பேருக்கும் எனது நன்றிகளை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த டீம் தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க, இதுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்றைய நாளை நான் உங்களோட நல்ல ஸ்வீட்டான ஒரு எபிசோடோட சமையலோட நான் ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கு வந்து தோதை, இலங்கையின் பாரம்பரியமான ஒரு உணவு இது தோதை. எப்படித்தான் நாங்கள் செய்தாலும் அந்த நாளில் செய்கிற தொதல் மாதிரி இப்போ எப்படித்தான் சாப்பிட்டாலும் இருக்குதான்னு தெரிய இல்லை எனக்கு. ஏனென்று சொன்னால் அங்கே வந்து எங்களுக்கு சாப்பாடுகள் வந்தெல்லாம் அளவாக தான் கிடைக்கும் என்ன ஊரில். அப்போ கிடைக்கிற நேரம் அது ஏதோ என்னத்தை ஒரு மரத்தில் இருக்கிற சின்ன பழத்தை சாப்பிட்டாலும் அது பெரிய டேஸ்ட்டாக தான் தெரியும் என்ன. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி என்ன சாப்பாடு செய்து வந்தாலும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவ்வளவு சாமான்களை எல்லாம் போட்டு போட்டு என்னெல்லாம் செய்தாலும் அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பழகினாக்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து இன்று வரைக்கும் ஏதோ ஒரு குறையோடு தான் தெரியும். இங்கே துதல் செய்கிறதுல எங்களோட அப்பாட அம்மா அவவா அடித்து கொள்ள யாருமே கிடையாது. அது மாதிரி எனக்கு இன்னொரு மாமி இருக்கிறா, அவவும் அவவும் இறந்து போனா, அண்மையில் தான் இறந்தவ. அவ்வாவும் இந்த துதலுக்கு ஃபேமஸ் தான். செய்து தந்தாங்கன்னு சொன்னால் அந்த அப்படி இருக்கும். இப்போ எங்களோட அப்பா அம்மா வந்து மாதத்தில் 2-3 தடவை செய்வாள். அவளுக்கு இந்த பலகாரங்கள் செய்கிறது தான் அவளுக்கு அவளோட ஒரு ஃபேமஸ். அவளுக்கு ஒரு அறையே இருக்குது பலகாரம்னு தான் சொல்கிறாரு. பலகாரம்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த பாட்டில்ஸில் செய்து செய்து அப்படி அடுக்கி வச்சுருப்பாள். ஆனால் நல்லா இனிப்பு சாப்பிடுவா. 94 தான் இறந்தவ. பல்ல அவ்வளவுமே இருந்தது. ஏன்னா அந்த பல்லையும் அந்தளவுக்கு பாதுகாத்து கொள்ளுவாள். அவ்வளவு ஸ்வீட் சாப்பிடுவா. ஆனால் அவளுக்கு டயபெட்டிக் இருந்தது இல்லை, உண்டும் இல்லை. எல்லாமே முந்திரி கொத்து என்ன, லட்டுகள் என்ன, இந்த இப்படியான பாரம்பரியமாக செய்து செய்து வச்சு கொண்டு சாப்பிடுவாள். மஸ்கட்லேருந்து செய்வாள். மஸ்கட்டுக்கெல்லாம் முஸ்லீம் மக்களை பிடிச்சி கொண்டு வருவாள். கொண்டு வந்து தான் அவங்கள வச்சு தான் செய்வாள். ஏன்னா அவங்க தான் இந்த மஸ்கட்டுக்கு பேர் போனாக்கள். அதுலேயும் ஸ்பெஷலி எங்களை மட்டக்கிளப்பு, நான் வந்து இலங்கையில் கிழக்கு மாவட்டம் மட்டக்கிளப்பு. அப்போ ஸோ அங்கே நிறைய இந்த மஸ்கெட் செய்வாங்க. முஸ்லீம்ஸ் வந்து நல்ல மஸ்கெட் செய்வாங்க. இந்த நெய் வந்து அப்படி தூக்கலாக இருக்கும், மனம் சொல்லி வேலையில் அந்த லெவலில் இருக்கும். அது சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம், சூவியாக இருக்கும். இப்போ மஸ்கெட் வந்து விற்கிறாங்க, அதை கடிச்சு சாப்பிட்டு டப்பஸ் கொண்டு போயிடும். அது நல்லா சூவியை வாய்க்கில் வச்சு சப்பிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கும் என்ன. அப்படி செய்வாங்க அப்பா அம்மா வந்து 2 உழவாரம் வச்சு தான் அவங்க துதல் கிண்டுவாங்க. என்னென்னா பெரிய தாச்சி வச்சு அந்த வெளியில் தான் அடுப்பு மூட்டி அது 6-7 பேர் தேங்க அதுவாங்க. பால் புளியறதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு விட்டு விட்டு கொசைக்க புளிவாங்க, இல்லாட்டி ஆட்டுக்கல்லாம் ஆட்டி அப்படி அப்போலாம் கஷ்டப்படுத்தான் அதை செய்வாங்க. அந்த உழைப்பால் தான் அது அவ்வளவு நல்லா இருக்கான்றதும் எனக்கு தெரியலை. என்னென்னா அந்த அவ்வளவு ஒரு கஷ்டத்தோடு தான் செய்வாங்க என்ன, அவ்வளவு வேலை அதுக்கு. சிலவங்களை யோசிப்பேன், இவ்வளவு செய்து சாப்பிட வேணுமாண்டு கூட யோசிச்சுருக்கிறேன் நான். அந்தளவுக்கு இருக்கும் அவங்களோட அந்த சாப்பாடுற தன்மையெல்லாம் வந்து அந்த அவ்வளவு ஈடுபாட்டோடு தான் அதெல்லாம் செய்வாங்க. அந்த அந்த உள்ள வாரதாலெல்லாம் கிண்டி எல்லாம் வந்த அப்படி இந்த எண்ணெய் சும்மா தள்ள தள்ள தள்ள தள்ளன்னு தெறிக்குமாக பேப்பச்சு எடுத்து கொண்டு இருப்பாங்க. அப்படி வேற மேலன்னா அந்த அந்த நாளைய தேங்காயில் அவ்வளவுக்கு பால் இருக்கும், அந்தளவு எண்ணெயாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் திருவி எல்லாம் செய்கிறது. அதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு இங்கே வந்தவங்களுக்கு துதரலாம் ஆசையாக இருக்க நாங்கள் ஒருக்கா கிண்டினம், நானும் என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சுஜான்னு சொல்லி அவவும் சேர்ந்து கிண்டினம். ரெண்டு பேரும் கிண்டி கையெல்லாம் எண்ணெய் தொறி தொறி எண்டு தெறிச்சு கிண்டி எடுத்துட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சாப்பிட்ட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ நாங்கள் ஒரு சுண்டில் தான் நான் அதை செய்தேன் முதல்ல இந்த பயத்தில். பிறகு அவ சொன்னால், மீனாக்கா நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் கூட போட்டு இன்னொருக்கா செய்வோமாண்டு ஓமென்று சொல்லியாச்சு. ஐயோ, செய்தால் எங்களை தோல் மூட்டே கடந்து போச்சுன்னு சொன்னால், மூன்று சுண்டு அரிசி போட்டு இடித்து செய்தெடுத்தா, ஓ மை லார்ட், அந்தளவு பெயினாக இருந்தது கை. என்னண்டா அது ரெண்டரை மணி நேரத்துக்கு கூட நாங்கள் கிண்ட வேண்டி வந்துட்டுது என்ன நிறைய செய்ததால். ஸோ லூஸ் வேலைகளும் பார்க்கக்கூடாது. நாங்கள் ஒரு ஆளாவாக நாங்கள் வீட்டில் கொஞ்சமாக செய்யக்கல, கொஞ்சம் நேரத்தில் செய்து முடிக்கலாம் படிவா. இதை ட்ரை பண்ணி பாருங்க, நான் தரேன் அளவுகளை வச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு வருஷத்தில் ரெண்டு தரம் செய்யலாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உட அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். இப்போ நாங்கள் தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு வறுத்த மாவில் செய்கிறத விட உடனே இடித்து செய்யக்கில் தான் அந்த தொடல் வந்து அந்த தன் அந்த ஒரிஜினல் டேஸ்டில் இருக்கும். சிலர் வறுத்த மாவில் செய்கிறாங்க, நான் ஒரு நாளுமே காண இல்லை வறுத்த மாவில் தொடல் செய்தது. எங்கள் மாமி செய்யக்கலையும் சரி, அம்மா செய்யக்கலையும் சரி, அப்பம்மா செய்யக்கலையும் சரி, நான் ஒரு நாளுமே நான் காண இல்லை. எல்லோரும் பச்சை மாவில் தான் செய்வாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வறுத்த மாவில் எல்லாம் செய்கிறாங்க. எனக்கு தெரியாது அது அப்படி வருமென்னு, நான் என்ன நான் ஒரு நாளுமே செய்ததில்லை. சிலர் வந்து கடையில் வாங்குகிற மாவை வச்சு செய்கிறாங்க. என்னென்னா அப்பம்மா சொல்லுவாள், கொஞ்சம் இப்போ ஈரப்பதம் அந்த மாவில் கொஞ்சம் இருக்க வேணுமெண்டு. மேபி அந்த இந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொன்ன மாவை கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் ஒரு ஈரப்பதத்துக்கு ஒரு விட்டுட்டு பிறகு செய்தாலோ, அல்லது மாவை கரைச்சி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு செய்தாலோ சில போல் சரி வரலாம். இந்த ஈரத்தன்மை மா வந்து தண்ணியை உறிஞ்சி அந்த தன்மையிலுக்கு வர்றதுக்கு செய்து பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு நாளும் செய்யலை. அப்படி நான் செய்தது உங்களுக்கு இடித்து தான் செய்தேன்னா, மாவை அரைச்சி தான் செய்தேன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவை ஒரு சுண்டு சிவப்பரிசி, அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பச்சரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து அதை ஊற வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு தேவையான மற்றது வந்து முக்கால் கிலோ சர்க்கரை, நல்ல சர்க்கரையாக வாங்கி கொள்ளுங்க. மூன்று அல்லது நாலு தேங்காய், இங்கத்திய தேங்காய் வேணும் கட்டாயம். ஏன்னா உண்மையாக மூன்று தேங்காய் காணும் ஊர் தேங்காய் என்றால் இங்கத்திய தேங்காய் நீங்கள் இப்படி தான் எடுத்தாலும் பால் அவ்வளவு நல்ல திக்காக வருகுது இல்லை. என்ன தான் நாங்கள் செய்தாலும் என்ன காஞ்சு அதில் தன்மையெல்லாம் இதண்டு வாரதால் அப்படி வருகுது. இது மூன்று தேங்காயில் பால் எடுக்கணும். மூன்று தேங்காய் அந்த கடையில் விற்கிற தேங்காய் பால் தீன் உண்டு வேணும். என்னென்னா இந்த இந்த திக்னஸ் வந்து காணாது அதுக்கு. அதுக்காக 200 கிராம் கஷு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சவ்வரிசி அது நீங்கள் விரும்பினா போடுங்க, அல்லது பயர் 2 ல் 1 ஒரு டேபிள் ஸ்பூன். இப்போ நீங்கள் வந்து கஷு போடுறதால சவ்வரிசி போட்டால் காணும், அல்லது பயறு போட்டால் காணும், வறுத்த பயறு போட வேணும். எல்லாத்தையுமே போட்டால் அது அதுகள் தான் டாமினேட் பண்ணிடும் அந்த தொதலுற டேஸ்ட்டை விட. ஆனால் சும்மா இந்த கடிக்கேக்கில் இது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ செய்முறை எப்படி என்று பார்ப்போம். அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் ஊற விடுங்க. ஊறுனா பிறகு அந்த அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு டவலில் இதை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க, தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு எடுத்து கிரைண்டரில் இதை நல்லா பவுடர் ஆக்கி கொள்ளுங்க. நல்லா பவுடர் ஆக்கி அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதை ஒரு பெரிய போளுக்குள்ளே போடுங்க. ஒரு பெரிய போளுக்குள்ளே போட்டுட்டு தேங்காயை துருவி அல்லது அதை வெட்டி எடுத்து நீங்கள் பிளெண்டரில் அடியுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு அடியுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 3-4 தரத்தில் நல்லா அடித்து அதை புளிஞ்சு வையுங்க. ஒரு போலில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த தேங்காய்ப்பால் அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணித்தியாலம் நீங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விடுங்க. அதை ஒரு புளிஞ்ச தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு விடுங்க. ஒரு அரை மணித்தியாலம் வையுங்க. அதை இப்போ சர்க்கரையை நல்லா தூளாக்குங்க. நல்லா தூளாக்கி அதை வடிவாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தேங்காய் பாலை எடுத்துட்டு மேலால் அது கொஞ்சம் திக் மேலால் அப்படி படிஞ்சு வந்திருக்கும் அந்த தேங்காய் பால், அந்த பாலை ஒரு போலில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மேலால் இருக்கிற பாலை மட்டும் ஒரு போலில் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த கீழே இருக்கிற அந்த பாலோட மிச்ச பாலோட நீங்கள் இந்த கடையில் வாங்கின தேங்காய் பாலை போடுங்க. போட்டுட்டு இப்போ இந்த இதுவளவும் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 5 கப் தண்ணீரை அளவுக்கு பெறணும், பால் அளவு பெறவணும், 5 கப் இருக்கணும் எல்லாம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கோ, இந்த தேங்காய் பாலுக்குள்ளே சர்க்கரையை போட்டு நல்லா கரையுங்கோ. சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சா பிறகு அதை ஒரு வடிகட்டி எடுத்து இந்த மாவோட சேர்த்து வடிவாக கலந்துருங்கோ. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துருங்கோ. வடிவாக கலந்தா பிறகு நீங்கள் அடுப்பில் வச்சு அது நல்ல அடிகனமான சட்டியாக இருக்க வேணும். ஒட்டாத சட்டியாக இருந்ததுன்னா நல்லா அந்த சட்டியை வச்சு இதை போட்டுட்டு இந்த கலவையை அதுக்குள்ளே ஊற்றி நீங்கள் நல்லா காய்ச்சக்கு கைவிடாமல் கிண்ட வேணும். இதுக்கு நீங்கள் கைவிடவே கூடாது. கைவிடாமல் நீங்கள் வடிவாக கிண்டி கொண்டு வாங்கும். அது நல்லா திக்காக வந்து கொண்டு இருக்கும். நல்லா கொஞ்சம் திக்காக வந்தா பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்குற அந்த கட்டி பாலை அதுக்குள்ளே ஊற்றுங்க. ஊற்றிட்டு வடிவாக கிளறுங்க. நல்லா கிண்டி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அந்த தடிப்பான பால் தான் உங்களுக்கு கடைசியாக எண்ணெயை தரும். என்னடா இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்தபடியே நல்லா திக்காக இருக்கும். அப்போ அது மேலே ஊற்றினோடனே உடனே கொஞ்சம் நேரத்திலேயே அது வந்து எங்களுக்கு எண்ணெய் விட தொடங்கும். நல்லா கிண்டுங்கோ. நல்லா எண்ணெய் பக்கத்தால் பறந்து

0: தூவி போடணும். ஒரே இடத்துல போட்டு கிண்டாதீங்க, தூவி தூவி போடுங்க. போட்டு வடிவாக கிண்டுங்க, நல்லா கிண்டி நீங்கள் கை கரண்டியில் தூக்கிக்கலாம். அது விழ வேணும் வடிவாக, அந்த கட்டியாக விழும், அது சட்டியில் ஒட்டாமல் சுருண்டு வரும். அது அந்த நேரம் நீங்கள் நல்லா எண்ணெய் பக்கத்தில் நல்லா நல்லா தேங்காய் இருந்தால் நல்லா திரண்டு வரும். அந்த அந்த அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் அது கிண்டுபட்டால்தான் அந்த பொரிஞ்சு பொரிஞ்சு கிண்டுபடும். அந்த சைடில் இருக்கிறது பொரிஞ்சு அப்புறம் நாங்கள் கிண்டைக்கல, மெட்டை பக்கம் விரைக்கல, இப்படி எடுத்துக்கொண்டு வரைக்கல வரைக்கல அது கொஞ்சம் கொஞ்சம் பொரிஞ்சு பொரிஞ்சு தான் வரும். அதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி விட விட அது வந்து நல்ல ஒரு செட் ஆகி வரும். அதை நீங்கள் நல்லா நல்ல ஒரு ட்ரேயில் வடிவா ஊற்றி கொட்டி அதை தட்டி நல்லா ஃப்ளட்டாக தட்டி வச்சுக்கொள்ளுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு சில்வர் போல் மாதிரி ஒன்று இருந்தால் அதால் கூட நீங்கள் அதை வடிவாக ஃப்ளட் ஆக்கி எடுக்கலாம். நல்லா சூட்டோட கையை வச்சு ஸ்புண்ணாக்கி போடாதீங்கோ. என்ன நான் பெரிய எந்த இது செய்தேன்ற விரலெல்லாம் அவிஞ்சு போன அளவில் வந்திருக்குது எனக்கு. இந்த அந்த தட்டி விட்டுட்டேன்னு பிடிச்சி அது நல்ல எண்ணெய் சூடாக இருந்தது எனக்கு அது வடிவாக தெரியலை. கையால் அமர்த்திடலாமென்று சொல்லி செய்தால் அலுமினியம் ஃபாயில் போட்டு தான் செய்தேன்னா நான் அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலால் எனக்கு சுட்டு விட்டுட்டு இருந்தேன். அதால் நல்லா வாழலை இருந்தால் வாழலையால் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும் வடிவாக. நல்ல ஸ்கேராகவோ அல்லது ரவுண்ட் ட்ரேண்டா ரவுண்ட் ரேக்லேயோ போட்டு எல்லாம் வச்சிங்கன்னு சொன்னால் அது செட் ஆகிடும் வடிவாக. நல்லா ஃப்ளட் ஆக்கி சமப்படுத்தி எடுத்துட்டு நல்லா ஆற விடுங்க. இப்போ இன்றைக்கு கிண்டினீங்கன்னு காலையில் கிண்டினீங்கன்னு சொன்னால் பின்னேரம் இரவுக்கு அல்லது நாளைக்கு வெட்டுங்கோ. அப்போ தான் அது வடிவாக ஷேப்பாக வடிவாக வரும். இந்த உடனே எல்லாம் எடுத்தால் எல்லாம் கத்தியில் ஒட்டி அப்படி இப்படி என்று வரும். அது வடிவாக வெட்டுறேன்னா நீங்கள் அடுத்த நாள் அல்லது ஒரு குறைஞ்சது ஒரு 6 மணித்தியால் இடவழிக்கு பிறகு வெட்டினீங்கன்னா தான் அவ்வளோ நல்லா ஃபுல்லாக ஆறி கூழாகி நல்ல ஒரு பதத்தில் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. முக்கியமாக ஷோல்டர் பெயின் உள்ளாக தயவு செய்து இதை முயற்சிக்க வேண்டாம். யாராவது வச்சுக்கிண்டுங்கோ, நீங்கள் சொல்லி கொடுத்து நீங்கள் யாரையாவது வச்சு அல்லது 3-4 பேர் மாறி மாறி மாறி மாறி கிண்டுங்க. நிச்சயமாக எங்களோட கை வந்து நோகும். அதுக்காகத்தான் ஊரில் வந்து இந்த உழவேரம் வச்சு தான் கிண்டுவாங்க. அந்த பெட்டியை நீட்டு பிடியில் இந்த திருநாவுக்கரசு நாயனார்கிட்ட கையில் இருக்கிற மாதிரி ஒரு சுவாமா அதால் தான் கிண்டுவாங்க. ஏனென்றால் அந்த கையில் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கிறதுக்கும், இது நல்லா எண்ணெயெல்லாம் தெறிக்கும். இந்த கையில் நல்ல நீள க்ளவுஸ் போட்டுக்கொண்டு செய்தீங்கன்னு சொன்னால் சூப்பர். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தீங்கன்றா அவ்வளவு டேஸ்டான இந்த நல்ல தேங்காய் பால் கடைசியாக நீங்கள் விட்டு கிண்டுறதால அந்த வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கோ. அதை விட உங்களோட அபிப்பிராயங்களை வானலைக்கு சொல்லுங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகமிட பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் இருந்த 50வது எபிசோடுக்காக சுவையான பாரம்பரியமான இலங்கை தொடர் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் மீண்டும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோஜினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகல படப்பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தமிழ் வானொலியர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: மாப்பிள்ள தள்ளி உட்காரு. பாண்டியனே ஒரு டீ.
2: ஓ போயிட்டானா?
1: ஏன் இந்த இடம் சேலுக்கு போகுதா?
2: ஏன் உங்க சீட் அங்க போய் உட்காராதா?
1: ஒரு விஷயம் பேசணும், தள்ளுங்க.
2: நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்படியா? என்ன விஷயம்?
2: என் ஆளை பார்த்து ஒரு வாரம் சும்மாப்ல.
1: அதை விட ஜுஜிப்பு மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். யாரு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா?
2: சூப்பர்ரா. எப்ப கல்யாணம்?
1: கூடிய சீக்கிரமே. என்ன அதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு மாப்ள.
2: சட்ட சிக்கலா?
1: என் சிலுக்கு சிலுக்கு
2: இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர்.
1: காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்த இல்லையா?
2: உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. உன் பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற.
1: டேய் டேய் டேய், என்ன பத்தி பேசு? இந்த ஆளை பத்தி ஏதாவது பேசுனா
2: அப்படி தாண்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா.
1: ஆமா, உன் ஆள் போல அது, நீ போல இது. போடா கோடே. ஏ போசு,
2: அவ்வளவுதான்
1: அவ்வளவுதான்.
3: அங்கிட்டு
1: போய் விளையாடவா?
2: கோடி தலைவர் மேல கை வச்சிடா, சங்கத்தோட சட்டம் மேல பாயிண்டா.
1: சட்டம் பாயுமா? அப்ப சங்கத்தோட கணக்கு வழக்க காமிடா.
4: ஏய், முதல்ல டீக்கல்ல வாங்கின கணக்கு முடிங்கடா, அப்புறமே உங்க கணக்கு வழக்க பாத்துக்கிருமா? ஊருக்கு நாலு செல்லாதவ இப்படித்தான் திருவாங்க போலப்பா. உசுர வாங்குறாங்க.
1: டீக்கடை கரெக்ட்லாம் சங்க கௌரவத்தை அடமான வச்சு நம்ம மானத்தையே வாங்கிட்டேடா. சங்க செயலாளர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கடா.
2: எந்த சங்கத்துக்கு சார் நீங்க செயலாளர்? இப்போ உன்ன பதவி விட்டு தூக்கி பத்து நிமிஷம் ஆகுறா என் பொட்டேட்டோ.
1: நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா. நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுடா.
2: ஹே, சங்கம் வச்சவெல்லாம் சரித்திரத்துல இடம்பெற முடியாதுடா. கத்துக்குட்டி, நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் விஎம்எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: ஏங்க, இது இந்த தீப்பெட்டி விளம்பரத்துல வர விளம்பர படம்
2: தானே? இவர் தான் எங்க கொள்ளு தாத்தா வெட்டுப்புலி. நாங்க வீர பரம்பரைன்றதுனால புளிப்பால் மட்டும்தான் குடிப்போம். ஒரு நாள் ஆம்பளை புளின்னு தெரியாம பால் கலவன அது மடி பூச்சி இழுத்தாரு பாருங்க, அது வெறுப்புல கடிக்க வந்தது. அப்ப அருவா எடுத்து வெட்டிட்டாரு, அது அப்படியே படம் பிடிச்சோம். அப்புறம் அந்த தீப்பெட்டிக்காரங்க விளம்பரத்தை கேட்டாங்கன்னு நாங்க தான் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிட்டோம்.
1: ஓஹோ, அப்ப இது
2: அங்க செத்து போச்சல ஆம்பளை புலி, அதோட பொண்டாட்டி புலி பழி வாங்கறதுக்காக வந்தது. எங்க தாத்தா பொம்பளை புலி எங்க அடிக்கிறதுன்னு மிஸ்ஸஸ் வெட்டு புலி கிட்ட முரத்து கொடுத்து துரத்தடிக்க சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது, நான் அப்புறம் பாடி காட்டுறேன்.
1: இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது.
2: ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பனாதான் சோறு போடுன தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல
1: உண்மைதான், உண்மைதான் நம்புறேன்.
2: உலக தெரிஞ்ச புள்ள வாங்க.

0: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வி எம் எஸ் ராம்குமார். இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கலகலப்பான நிகழ்வுகள், சிறுகதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு வர்றீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் டீ கடைகள்.
1: வர வர இந்த ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. டெஸ்டினி என்னங்க, ரெண்டு டீ போடுறேன் இந்தாங்க. டீல சீனியே இல்லைங்க. அவன் தான் பேர்ல வச்சிருக்கானே சீனின்னு. கிளாஸ்ல எல்லாம் போட மாட்டான். சீனிய அதிகமா சாப்பிட்டா சக்கரை வியாதி வந்துடுங்க. டாக்டரா இருக்க வேண்டியவர் பாவம் கிராமத்துல வந்து டீ அடிக்கிறாரு. கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன அதை குடிக்கிறேன். ஊரு கெட்டு போச்சுங்க. வணக்கம். நான் என்ன பம்பா பண்றேன், அன்பா தானே சொல்றேன். எதா இருந்தாலும் கேட்டு சாப்பிடணும். கடைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அது என் பழக்கம். என்ன அடுப்பு அடுப்பு ஏண்டா இவ்வளவு சூடா இருக்கு? இதெல்லாம் உள்ள எடுத்து வைங்கடா.
2: சோடா
1: போடா. தம்பிக்கு ஒரு சோடா ஓட. இங்க பார், பால் சாப்பிடுற வயசா இருக்கு. ஊரை அக்கிரமம் பண்றதுக்குன்னே இதுங்க எல்லாம் பிறந்திருக்குதுங்க. லொல்லு
2: என்னங்க
1: லொல்லு?
2: ஓ
1: இந்தாங்க சோடா
3: சாப்பிட. என்ன
2: பால் கேக்குறான்?
3: நீ லொல்லா? இவனுக்கு ஒரு லொல்லு கொடு.

0: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடு சத்தா மனுஷன் தான் தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தான் தோலை வச்சு மேல கட்டி.

0: Nakmukka.
1: GCSMR, Global Center for Siddha Medicine and Research, என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்குச் செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் டிரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவால் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநெழுக்காது அல்லவை நீக்கி மரநெழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகுரல் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் கொண்ட தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இண்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு 2000 கோடி டாலர். அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையைச் சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரலாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியைச் சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களை கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: சத்த நேரம் பாடுப்பா.
2: என்னடி முனியம்மா கண்ணு ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுது.

0: அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கவே முடியாது.
1: யாரா நினைச்சது?
2: எதுக்கு நான் தூங்கும் போது வாயில

0: அப்பவே சொன்னேன் இந்த ஹிட்லர் மிஸ் எடுத்து எறிங்கன்னு. கேட்டீங்களா?
1: தப்புத்தான்டா, தப்புத்தான். உன் பேச்ச கேட்காத தப்புத்தான்.
2: மீசைக்கும் வண்டுக்கும் வித்தியாசம் தெரியாம அடிச்ச அந்த நாரப்பையில சும்மாவா விட்டீங்க?
1: எங்கடா பிடிக்கிறக்குள்ளதான் ஓடிட்டானே.
2: விரட்டி பிடிக்க வேண்டியதானே.
1: எப்படி பிடிக்க முடியும்? ஓர லாரி கடியில உள்ள வந்து ஓடறான்டா அவன்.
2: நீங்களும் உள்ள பாய வேண்டியதானே.
1: உள்ள போனா வெளியே வருவா, நான் டயருக்குள்ள போயிருவேன். அது நடக்கணுமா உனக்கு?
2: சரி சரி விடுங்க, நடந்து நடந்து போச்சு, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. பசிக்குது, கூட மாட வந்து ஏதாவது வாங்கி கொடுங்கண்ணே.
1: நானா அரங்கேன்னு வச்சுக்க, செகில் விங்கி போ. அடிபட்டவனுக்கு விங்க போய் ஆதிச்சு வேண்டிய ஏன்ட்ட கேக்குறாங்க? பிச்சைக்காரப்பளுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எவன் விட்டு பையாவை திருடிட்டு வாங்கடா. பசிக்குது போங்க.
2: ட்ரெயினிங்கே எடுக்காம திருடி எவங்கிட்ட அடி வாங்கி தாக்க போறோமோ?
1: ஐயோ, கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு வலிக்குது, நான் என்ன பண்ணுவேன்?
3: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.